மரம் சந்தனமாய் ஓங்கி நிற்கும் காடு புது காடு. இருவாட்சி முக்குளிப்பான் தூளக்கிடா நீர்காக்கா